ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പൊ ചെന്നൈയിലെ ഫിഷ്ന്ന് சொன்னா இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்குல ஃபுட் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வஞ்சாரம் சென்னையில சீ ஃபுட் கல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா இங்க ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடுற பல ஃபிஷ் மெரைன் ஃபிஷ் சீல இருந்து வராது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வேற, மெரைன் எக்கோசிஸ்டம் வேற, ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம் வேற. சீல இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷும் சிட்டிக்குள்ள இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் சேம் என்வயர்மெண்ட்ல லிவ் பண்ணாது. பட் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற ஒரு திங் என்ன? வாட்டர் தான். அண்ட் தட்ஸ் வை வாட்டர் பாடிஸ் ப்ரொடெக்ட் பண்றது ஃபுட் பயோடைவர்சிட்டி லைவ்லிஹுட் எல்லாத்துக்கும் கனெக்ஷன். நம்ம பிளேட்ல ஃபிஷ் வருது, ஆனா அந்த ஃபிஷ் வர எக்கோசிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கணும். இல்லைன்னா ஃபிஷ் வராது, வாட்டர் வராது, எக்கோசிஸ்டம் நல்லா இருக்காது, அது எல்லாரையும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ் ஃபிஷ்ஷை பிளேட்டில் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இனிமே யோசிக்கணும். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ரிசர்ச்சர்ஸ் சென்னையோட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸ்பீஷஸ டாக்குமெண்ட் பண்ணி ஃபிஷஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு ஃபீல்ட் கைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. நம்ம சிட்டியில் இருக்கிற பயோடைவர்சிட்டியை நம்ம ஆக்சுவலி சீ, ஐடென்டிஃபை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குது. இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஒரு லேக் பக்கத்தில் நிற்கிறோம், வாட்டரில் ஒரு ஸ்மால் ஃபிஷ் மூவ் ஆகுது. யூஸ்வலி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம், ஆனால் கைடு இருந்தால் ஓ இது இந்த ஸ்பீஷஸா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மொமெண்ட்ல அனானிமஸா இருந்த ஒரு ஸ்மால் ஃபிஷ்க்கு ஒரு நேம் கிடைக்குது. அந்த நேம் கிடைக்கும் போது கியூரியோசிட்டி வரும், கியூரியோசிட்டி வந்தா கேர் வரும், கேர் வந்தா ப்ரொடெக்ஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். சோ ஃபீல்ட் கைடோட வேல்யூ ஜஸ்ட் ரிசர்ச்சர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நேச்சர் லவர்ஸ்க்கு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, சிட்டிசன் சயின்டிஸ்ட்க்கு, ஈவன் நம்ம மாதிரி ஆர்டினரி பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி கைட் எல்லாம் ஸோ சென்னையோட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸ்பீஷஸ டாக்குமெண்ட் பண்ணுற ஃபிஷஸ் ஆஃப் சென்னைன்னு இந்த ஃபீல்ட் கைடு ஒரு சின்ன ஒரு புக் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இப்போ பாட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி இப்ப நம்ம சிட்டில நடக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு வாட்டர் பாடி பொல்யூட்டட் ஆகுது. நாம இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் பத்தி தானே பேசணும். ஸோ அந்த வாட்டர் பாடி பொல்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், வாட்டரோட கலர் மாறலாம், பேட் ஸ்மெல் வரலாம், கேர்பேஜ் தெரியலாம். ஆனால் டேமேஜ் அதோட மட்டும் முடியாது. வாட்டர் குவாலிட்டி சேஞ்ச் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி எஃபெக்ட் ஆகலாம், ஃபுட் சோர்சஸ் சேஞ்ச் ஆகலாம், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எக்கோ சிஸ்டம்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ சம் ஸ்பீஷஸ் சர்வைவ் பண்ண முடியாமல் போகலாம், சம் சென்சிட்டிவ் ஸ்பீஷஸ் ஃபர்ஸ்ட் டிஸப்பியர் ஆகலாம், அண்ட் ஸ்லோலி ஒரு என்டையர் எக்கோ சிஸ்டம் சேஞ்ச் ஆகலாம். அதனால் ஒரு ஃபிஷ் மிஸ்ஸிங்னா சரி ஒரு ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி அ சிக்னல். வாட்டர் பாடியோட ஹெல்த் பற்றி ஒரு க்ளூ. ஸோ ஒரு அர்பன் டெவலப்னால வெட்லாண்ட்ஸ், பாண்ட்ஸ், கெனால்ஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அது பேர்ட்ஸுக்கு ப்ராப்ளம், இன்செக்ட்ஸ்க்கு ப்ராப்ளம், பிளான்ஸுக்கு ப்ராப்ளம், இவென்ச்சுவலி அது நம்மளுக்கு தான் ப்ராப்ளம், ஹியூமன்ஸ்க்கு ப்ராப்ளம். ஸோ பிகாஸ் வாட்டர் சைக்கிளில் நம்மளும் ஒரு பார்ட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி கார்பேஜ் எல்லாம் தள்ளும்போது நம்ம யோசிக்கணும். நம்ம இருக்கிற அந்த எக்கோ சிஸ்டம், ஸோ நாம் யூஸ் பண்ணுற தண்ணி நம்மளுக்கு மட்டும் இல்லை, அந்த எக்கோ சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்பேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை லேக்ஸ் இல்லை பாண்ட்ஸ்லாம் கொண்டு போய் போடுறது நாம் நிறுத்தணும் முதல்ல. அவ்வளோதான். இப்போ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஸோ நாம கைடை பற்றி பேசணும்ல, நம்ம சென்னையில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷர்ஸ், அதுக்காக ஒரு கைடு அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்டர் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாட்டரில் ஒரு வேர்ல்ட் இட் செல்ஃப் இருக்குது. அந்த வேர்ல்டில் நாம் பார்க்க முடியாத பல லைவ்ஸ் இருக்குது. ஒரு ஃபிஷ், ஒரு இன்செக்ட், ஒரு அக்வாட்டிக் பிளான்ட், ஒரு டைனி ஆர்கானிசம், ஈச் ஒன் ஹேஸ் அ பிளேஸ் இன் தட் எக்கோ சிஸ்டம். ஸோ ரிசர்ச்சர்ஸ் அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, ஃபீல்ட் கைட்ஸ் அதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொடெக்ஷன் யார் பண்ணும்? அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஒரு வாட்டர் பாடியை கிளீனாக வச்சுக்கிறது, கார்பேஜ் த்ரோ பண்ணாமல் இருக்கிறது, பொல்யூஷனை க்வெஸ்டன் பண்ணுறது, வெட்லேண்ட் அண்ட் பாண்ட்ஸ் டிஸப்பியர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய என்விரான்மெண்டல் ஆக்ஷன்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் கேன் ப்ரொடெக்ட் அன் என்டையர் எக்கோ சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாட்டரை பார்க்கும்போது அது ஜஸ்ட் வாட்டர் இல்லைன்னு ரிமெம்பர் பண்ணுங்கள். அதுக்குள்ளே லைஃப் இருக்குது, அந்த லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, ரிசர்ச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இந்த தாட்டோட நம்ம நெக்ஸ்ட் ஷோல மீட் பண்ணலாம். அன்டில் தென், வாட்டரை வேஸ்ட் பண்ணாம வாட்டர் பாடிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பிகாஸ் வாட்டர் ப்ரொடெக்ட்ஸ் லைஃப் அண்ட் ப்ரொடெக்டிங் வாட்டர் இஸ் ப்ரொடெக்டிங் லைஃப் இட் செல்ஃப். திஸ் இஸ் ஆர் ஜே ஹீரா சைனிங் ஆஃப். இது நம்ம நேரம் மொனஹலி எஃப் எம் 90.4. பை, டேக் கேர்.